நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஏஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேனாஷனிம் மஸ்திஷ்கேன வித்யுதங்கனின காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீமாதர கண்டேன பஶ்யுஷ்க கண்டேன

0: ஹவிஷா விதேமா சமுதிரே ரசயா சஹாஹு யஸ்யேமாஃ பிரதிஷோ யஸ்யா பாஹூ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா ய ஆத்மதா பாலதா யஸ்ய விஷ்வா உபாசாதே பிரஷிஷை யஸ்ய தேவாஹ
1: யஸ்யா சாயாமிருதை யஸ்யா மிருத்யுஃ கஸ்மை.

மித்ரமதிதின் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி.

0: வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆஶோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானூனமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

அக்ஷரமண மாலை. வி ஹாவ் ஃபியூ மோர் வெர்சஸ் டுடே, ஸோ வி ஹாவ் ஸ்டார்டிங் ஏர்லி டு.

ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

புனையுயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. The remaining verses we will chant in the conclusion.

ஐயம் நிகாபோகேகாமேரிகாவசியேவம்ேதாத்யுத்தேஸ்வதிஷேகிஹோத்ரேதிலாநாச்சே ஸ்வயமேரமேச்சோராஜாதிஹோஷாமிஜேஜோஹயான்மதாஹுயாம் யதுஷா ஜுகோதி

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஷ்டாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருசிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ, கஷ்யபாய நமஹ.

சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமேயாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜோதிஷே நமஹ, அனுஜோதிஷே நமஹ, அசலாய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஸ்மஸ்ரவே நமஹ, சாஸ்திரநேத்ராய நமஹ, த்ரயீதனவே நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே நமஹ, ஆதித்யாய நமஹ, யோகாச்சாராய நமஹ.

தன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரகபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரோஹிதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜக

சித்தாராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூத பவ்ய.

பஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 24.

பிரதாபதிம் ஹைனமக்கதிக்ஷாதிம் நச்சதே ஹேரம் வேதா பாதுஷமாதா பஞ்சத்தவா ஹேரிமே பவசாரா பிரதாபா நித்தலேகவிம்சா ஹேதத்தின்பா ஹேதச்சிதா ஹேதத்தின் பிரதச்சிதா ஹேரமேதஜ்யஸ்ரிதம் பிரதச்சிதம் வேதா சர்ச்சே பிரதச்சதே பிரதாபதிம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இன்றைய அற்புதமான திருப்பதிகம் திருவம்பாவையிலே, அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் திசேறு மழுகப்பாய் என்னானை என் நரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னம் துயிலுதியோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவா என்கின்ற பாடல். இதிலேயும் கூட நேற்றைக்கு பார்த்ததை போலவே விழிச்சொல் என்று சம்போதனம் என்று சொல்வார்களே, விழிச்சொல் என்று சொல்லக்கூடியது ஒரே சொல்லாக வரும். நேற்றைக்கு மானே, இன்றைக்கு இருக்கக்கூடியது அன்னே என்று வரும். இதுல இன்னொரு குறிப்பை நான் சொல்லிவிடுகின்றேன். ஒவ்வொரு திருவம்பாவை பாடலுக்கும் ஒரு திருவடியார் ஒரு நாயன்மார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது நம்முடைய அனுபவத்திற்காக நாம் பார்க்கிறோமே தவிர ஒரு பாடலிலே பல அடியார்களையும் பொருத்தி பார்க்க முடியும், அல்லது ஒரு அடியாரையும் பல பாடல்களிலேயும் நம்ம பார்க்க முடியும். ரெண்டு விதமாகவும் உண்டு. அதாவது ஒரு பாடல்ல ஒரே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட அடியார், உதாரணமா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலிலே இரண்டு பேரை நம்ம பார்க்கலாம், ஆனா ஒருவரைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகின்றோம், இரண்டு பேரை எடுத்து பார்க்க முடியும். அதே போல பல பாடல்களிலேயும் ஒருவரை பற்றி சம்பந்தரோ சுந்தரரோ நவுக்கரசர் பெருமானோ இப்படி எல்லாம் எடுத்து பார்க்க முடியும். அதற்கும் வழி உண்டு. இதெல்லாம் நம்முடைய அனுபவம். எதற்காகன்னா அந்த ஆனந்தத்திற்காக, அடியாருடைய அந்த சத்சங்கம், அடியாருடைய நினைவு என்பதற்காகத்தான் இதை எடுத்து பார்க்கின்றோம். இதை முன்பே சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடியது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வைதரப்பா என்று அன்னே என்கின்ற விழிச்சொல்லினாலே சொல்லப்படக்கூடியவர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ 63 நாயன்மார்ல எத்தனையோ பேர் விதவிதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஆண்டி கோலத்திலே, அரசர் கோலத்திலே, வணிகர் கோலத்திலே, ஒவ்வொரு கோலத்திலேயும் திருக்கோலத்திலே இருப்பார்கள். ஆனா அத்தனை பேரும் நின்றுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். எலும்பும் தோலுமா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுதான் காரைக்கால் அம்மையார். அம்மா இல்லையா, அம்மாவுக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. யாருக்கு அம்மா? நமக்கெல்லாம் அன்னையாய் அத்தனாய் அனைத்துமாக இருக்கப்பட்ட தாய்மானவன் சிவபெருமான். ஆனால் சிவபெருமானுக்கே அம்மான்னு சொன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருக்க முடியும்? அப்படி சிவனுக்கே அன்னையாக இருக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை பற்றி இன்றைக்கு நாம் கருத இருக்கின்றோம், சிந்திக்க இருக்கின்றோம். அப்பொழுதும் கூட இந்த வரலாற்று பிரகாரம் பார்க்கும் பொழுதும் கூட இந்த 3வது நூற்றாண்டு, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில தமிழகத்திலேயும் இந்த பகுதிகளிலே எல்லாம் அது களப்பிரர் காலம் என்று சொல்ல முடியாது, இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். இந்த சமயத்திலே உதித்தவராக காரைக்கால் அம்மையாரை சொல்லுவார்கள். மிகச்சிறந்த பெருமை உடையவர், மிகச்சிறந்த பெருமை உடையவர். நம்ம எதுக்காக சொல்லுகின்றோம் என்றால், ஒரு இறைவனை இறைவனாலே அம்மான்னு கூப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அந்த அன்பு சேக்கலார் சொல்லும் பொழுது சொல்லுவார், இன்ப அன்பு என்று சொல்லுவார். அன்புல துன்பம் ஒன்று உண்டா அப்படின்னா அதுதான் உலகாதைய அன்பு இருக்கிறது. இந்த அன்பு இந்த பற்றினாலே என்ன வரும், இந்த பாசத்தினாலே என்ன வரும், துன்பம் தான் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப பல உதாரணங்கள் பாரு. ஒரு சின்ன உதாரணம், எனக்கு ரொம்ப ஒரு சாப்பிட சாமான் ஒரு பிடிக்கும். இந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய ஆசை, குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆசை, குழந்தைகளிடத்திலே இருக்கக்கூடிய ஆசை, மனைவி மக்களிடத்துல இருக்கக்கூடிய பற்று, இது எல்லாமே துன்பத்தை தான் தரும். ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் துக்கம். கிடைத்தாலும் கூட இவ்வளவுதான் கிடைத்திருக்கிறது, இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஆதங்கம். ஆக ஒரு பொருளிலே, இந்த உலக பொருளிலே இருக்கக்கூடிய பற்று இருக்கிறதே, இது நமக்கு ஆனந்தத்தை தராது, இன்பத்தை தராது, துன்பத்தையே தரும். ஆனால் இறைவன் மீது இருக்கக்கூடிய பற்று, இறைவன் மீதிலே இருக்கக்கூடிய பாசம், இறைவன் மீதிலே இருக்கக்கூடிய பக்தியானது ஆனந்தத்தையே தரும். ஆனந்தம் பிரம்மணோ என்று சொல்லும்படியாக வேதங்கள் இந்த புருஷனானவன் ஆனந்தை, அதை புருஷன்கிறது நம்ம, அந்த ஆத்மாவானது ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதங்கள் எல்லாம் சொல்லும். அப்படி ஆனந்தமாக இருக்கப்பட்ட அன்பு, அந்த பக்தி இருக்கிறது, அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய பக்தி, அந்த காதல் என்று சொல்லுகின்றார்களே, எவ்வளவு இருந்திருந்தால் காரைக்கால் அம்மையாரை இறைவன் அன்னையே, அது எப்பேற்பட்டது, இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்ல முடியும், நினைச்சே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அன்பை நீங்க வந்து இது உதாரணம் சொல்ல முடியுமா? இல்ல இப்படித்தான் சொல்ல, மனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, இது வெளிப்படையாக செய்கையிலே இருக்கப்பட்ட அன்பு கிடையாது, மனத்திற்குள்ளே இருக்கப்பட்ட அன்பாக இருந்திருக்கிறது. அந்த அன்பை சொல்லும் பொழுது அந்த அம்மையை எப்படி சொல்லுகிறார் அங்கணன், யார் சொல்லுகிறார், யாரு, மூன்றாம் நெற்றிக்கண்ணை உடைய எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே அமர்ந்திருக்கிறார் உமையம்மனையோடு கூட. அங்கே செல்லும் பொழுது காரைக்காலமையார் கைலாயம் நோக்கி செல்லுகின்றார். கைலாயம் நோக்கி எப்படி போறார், கைலாயத்துல எப்படி சென்றாராம், கைலாயம் செல்லும் பொழுது நடையினை, காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். இதே இத்தொடையவள் இதழி மாலை சூலபாணியனார் மேவும் படரொடி கையிலை வெறுப்பின் பாங்கணைந்து. அது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம், அதை நான் காலால மிதிக்க முடியுமா, அந்த சிவபெருமானுடைய அந்த கைலையை நான் காலால மிதிக்க முடியுமா, ஆன காரணத்தினாலே காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். தலையினார் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிளம் திங்கட் கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலைதுதல் இமயவல்லி திருக்கண்ணோக்கு உற்றதன்றே. அம்பிகை, அதுதான் முக்கியமானது, அம்பி சக்தி நிபாதம் என்று சொல்ல முடியாது, அம்பிகையினுடைய அருள், இறைவனுடைய அருள் அம்பிகை மூலமாக வருகின்றது பார்த்தாளாம். அதிசயத்து கேட்கின்றாராம், தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் எற்பின் யாக்கை, அன்பு என்ன, எலும்பு கூடாத ஒரு எலும்பு உருவம் வருகிறது, எற்பின் யாக்கை, நமக்கு இருக்கக்கூடிய இயக்கை எல்லாம் அதுக்கு எவ்வளவோ நம்ம அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் தன்னுடைய அலங்காரத்தை துறந்தார் இந்த காரைக்கால் அம்மையார். எற்பின் யாக்கை அன்பு என்னே என்ன, அங்கே நம்பெருமாட்டிக்கு நாயகன் அருளி செய்கின்றாரா, வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான், உமையே முற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இதெல்லாம் அதாவது அவங்களாலேயே பாராட்டப்படுவது, அந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கீழே இருக்கிற உதாரணம். எம்பெருமான் சொல்லுகின்றான், எல்லாரும் நம்ம என்னென்னமோ சொல்லுகின்றோம், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு யார் சொல்ல வேண்டாம், இறைவன் சிவபெருமான் பரமேஸ்வரன் சொல்லுகின்றான், உமையே மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இவ கேட்டு கேட்டு வாயின்றா, இது யார், இவள் நம்மை பேணும் அம்மைகான். பேணக்கூடியதுன்னா என்ன, சாப்பாடு போட்டு வளர்க்கறது பேணுதலா, இல்ல நல்ல டிரெஸ் எடுத்து கொடுத்து அது பேணுவதா, இல்ல படிக்க வைக்கிறதோ, இல்ல வேலை வாங்கி கொடுக்கறதோ, பில்டிங் கட்டி கொடுக்கறதோ, இல்ல கார் வாங்கி கொடுக்கறதோ, இது பேணுவதா, இல்ல மருத்துவரிடத்துல அழைத்து சென்று இந்த உடம்பை பார்த்துக் கொள்வது இது பேணுவதா, இல்ல சங்கீதம் கத்துக் கொடுக்கிறேன், இல்ல நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறேன், இதெல்லாம் பேணுவதா, கிடையாது. மனத்திற்கு உள்ளேயும் அனவரதமும் அவனையே நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து நிகழ்ந்து நிகழ்ந்து உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, நன்னிதியே ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்தும் அன்பர் என்று பாடுவாரே, இரவாத அன்பாக இருக்கிறதே அந்த அன்பு கொண்டிருக்கின்றாராம் காரைக்காலமையார். அந்த அன்பின் காரணத்தினால சொன்னார், இவள் நம்மை பேணும் அம்மைகாள், எங்கே பேணுகின்றாள், தன்னுடைய மனத்திற்கு உள்ளே பேணக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படி மனத்திற்கு உள்ளே தனக்கு உள்ளே பேணக்கூடியவர், தனக்கு உள்ளே என்னையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அவள், ஓங்கிய அன்புறு காதல் ஒழிவின்றி யார் பொறிவிடையார் திருவடிக்கீழ், ஓங்கிய காதல் ஓங்கிய அன்புறு காதல் ஒழிவின்றி மிகப்பெருக என்று சொல்லும்படியாக, எப்பொழுது பார்த்தாலும் இறைவன் இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தவர். ஆரண காரணத்தினாலே பகவான் சொன்னானா, இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்று சொன்னானா, அதை செக்கலார் சொல்ற அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய என்று சொல்லும்படியாக, ஆன காரணத்தினாரே காரைக்காரமே அறிங்க அண்ணே, இவையும் சிலவோ என்ன, இவையும் சிலவோ என்ன, அவர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார், முத்த திருப்பதிகங்கள், அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை என்றெல்லாம் சொல்லும்படியாக, இது சிலது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இது பாடியவருக்கு என்ன வேற பாடலே பாட தெரியாதா, பாடியிருக்க மாட்டாரா, பாடியிருக்கலாம், திருவாலங்காட்டிலே எவ்வளவோ பாடியிருக்கலாம், நமக்கு தெரியாது, ஆனால் இவை சில நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவையும் சிலவோ, இது என்னது, பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள், சின்னங்கள்னா அவரை பற்றி இருக்கக்கூடிய பெருமைகள், அவனை பற்றி எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய பெருமைகள். எம்பெருமான் யார்? பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரும் சீரான். அவனுடைய சின்னங்கள், அவனுடைய சின்னங்கள் இவையும் சிலவோ. இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். இதை விட அடுத்த அழகு என்று எப்படின்னா, எம்பெருமான் கேட்கிறார், அங்க போய் வணங்கி நிற்கிறார். வணங்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். நாம இருந்தா என்ன கேட்போம்? அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பணிந்து வீழ்ந்து எழுந்தார். அப்போ நம்பால் இங்கு வேண்டுவது என் அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருப்போம். பல பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல கும்பிட போறாங்கன்னு சொன்னா பெரிய லிஸ்ட் எழுதிட்டு போட்டா மறந்து போயிட்டா என்ன பண்றது? பசங்க விட்டடிக்கிற மாதிரி பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போவோம். கடவுள் இடத்துல போய் எது கேட்க வேண்டுமா? வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் முழுவும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு அறிவோயினி. அப்பேற்பட்டவன் இடத்துல போய் கேட்கணுமா என்ன அவனுக்கு தெரியாதா? வேண்ட விராதுதவ பெருமாள், வேண்டும் அடியர் புலவர், வேண்ட அரியவருளை, வேண்ட விராதுதவ பெருமாள் என்று சொல்லும்படியாக அனைத்தையும் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள். நினைச்ச பொழுதே கொடுக்கக்கூடிய அவரிடத்துல போய் லிஸ்ட் போடணுமா என்ன? ஆனா எந்த லிஸ்ட் நாம போடுவோம்? உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை கேட்போம். ஆனால் இவர் என்ன கேட்டார்? இரவாத இன்ப அன்பு வேண்டி முதல்லையே இறைவனை நினைத்து அன்னையாக இருக்கிறார். இறைவனே நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்லிவிட்டார். ஆனா அவர் என்ன கேட்கிறார்? இரவாத இன்ப அன்பு. இப்ப என்னிடத்துல அன்பு இருக்கிறதையா, நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த அன்பு மாறிவிட்டால் என்ன ஆகும்? அந்த அன்பானது மாறாமல் இருக்க வேண்டும். இரவாததாக ஒழியாத அன்பு எனக்கு கொடுக்க வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி என்ன வேண்டுமா? பிறவாமை வேண்டும். புனரபி ஜனனம், புனரபி மரணம் போதும். யா போதும் அந்த விசாரம், அதுவே விசாரம், அது சொல்லிருந்தால் சொன்ன விசாரம், தொலையா விசாரம், பெருந்தொகையரை பண்ண விசாரம், என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சியே கம்பனே என்று சொல்லும்படியாக போதும் போதும்ப்பா, இது வேண்டும் எனக்கு, இந்த பிறவி போதும். அல்லல் பிறவி அலமலம் அலமலம் என்று கந்தபுராணத்துல சொல்லுவாரு. அதே போல பிறவாமை வேண்டும். அப்படி ஏதாவது என்னுடைய கர்ம வசத்தினாலே மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இறைவா பரம்பொருளே, எனக்கு வந்து என்னைக்குமே இந்த பிறப்பு வேண்டாம். அப்படி ஒருவேளை உன்னுடைய அருளினாலே, நான் கேட்டதுனால நீ கொடுக்க வேண்டாம், நீ என்ன நினைக்கிறாயோ அதை கொடு. உன்னுடைய சித்தத்திலே இப்படி எனக்கு வந்து பிறப்பு கொடுக்க வேண்டும் நினைச்சா என்னுடைய வேண்டுகோள் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க நீ ஆட வேண்டும், நான் உன் அடியிலே திருவடியிலே இருந்த நான் பாட வேண்டும் என்று கேட்கிறாரே, அதுதான் இவையும் சிலவோ. என்ன கேட்டார்? அன்பு வேண்டும், இரவாமை பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தா உன்னை மறவாமை வேண்டும், நான் பிறந்து உன்னை மறக்காது இருந்தாலும் கூட உன்னுடையிலே திருவடியிலே திருவடி கீழிருந்து நீ ஆட நான் பாட வேண்டும் என்று கேட்கின்றாரே, அதுதான் இவையும் சிலவோ. யாரிடத்துல? பல அமரர் உன்னர்க்கு அறியான். அமரர்களாலேயும் கூட தேவாதி தேவர்களாலேயும் கூட எவனும் நினைக்க முடியாதவனாக எந்த பரமேஸ்வரன் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரன் இடத்துல கேட்டார், இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் ஒப்பற்றவன் இருஞ்சீரான். அடுத்தது சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய். சின்னங்கள்னா நான் முதலே சொன்னோம், புகழ்னு சொன்னோம். இந்த இன்னொன்னு உண்டு, பல அமரர் உன்னர்க்கறியான் ஒருவன் இருஞ்சீரான், அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சின்னங்கள் கேட்ப. என்ன அவன் சொன்ன? இன்னும் என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான் இல்லையா? இங்கு நம்பால் இங்கு வேண்டுவதன் என்று அவன் கேட்கும் பொழுது சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திறப்பாய். சிவன் என்று சொன்ன இந்த இடத்துல சொன்ன சிவன் என்கின்ற பரம்பொருளை சுட்டி காட்டுவதாக நினைக்க வேண்டாம். சிவம் என்று சொல்லக்கூடிய மங்களமான பொருள், மங்களமான பொருள் எது? அவனிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு. மங்களமான பொருள் எது? அவனிடத்திலேயே இருக்கக்கூடிய தன்மை. அதுதான் நீ ஆட நான் உன் அடிக்கீழ் இருந்து பாட என்று சொல்லும்படியாக ஆலங்காட்டில் ஆடுமானிடமும் நீ கண்ட ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்று அந்த எம்பெருமான் அருள் கொடுத்தானே, அந்த அன்புதான் சிவனன்றே வாய்திறப்பாய். இன்னொன்னு உண்டு, சிவனன்றே வாய்திறப்பாய்னா மூத்த திருப்பதிகம் இவர் பாடுகிறார். ரொம்ப காலம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட இப்ப 1800-2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பாடுகிறார். 1800 வருடங்களுக்கு முன்பாக பாடியிருக்கிறார். பாடுகின்றாரான குங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகண் வெண்பற்குழி குடி எயிற்று வங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பாடுயர்நேள் கணைக்கால் ஓர் பெண்பே தங்கி அலறி உலரு உலரி காட்டில் தாழ் சடை எட்டு செய்யும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பன் திரு இடம் திரு ஆலங்காடே என்று சொல்லும்படியாக பல பாடல்களையும் பாடுகின்றாரே சிவனன்றே வாய்திறப்பாய். தென்னா என்ன முன்னம் திசேர் ஒழுக திருக்கா என்று சொல்லும்படியாக திருக்கூத்து முன்வணங்கும் இட்டமிகு பெருங்காதல் எழுந்தோங்க என்று தென்னா என்ன முன்னம் திசேர் மெழுகப்பாய். அது மட்டுமல்ல, சின்ன தென்னா தென்னான தென்னா தானான பாடுவார்கள் இல்லையா, சின்ன குழந்தையிலே இருந்து இறைவனுடைய தன்மையையே இவர் மனத்திலே நினைத்துக் கொண்டிருந்தாராம். அதான் தனிவில் பெருமனக்காதல் ததும்பவரும் மொழி பயின்றார் என்று சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இருந்து இறைவன் மீதே இருக்கக்கூடிய பக்தியிலே இருந்தார். விடையவர் பால் அல்கி அன்புடன் அழகின் கொழுந்து எழுவதன வளர்வார் என்று சொல்லும்படியாக சின்ன வயதிலே இருந்தே சிவன் மீது பக்தியிலே இருந்தார். அதான் சின்ன தெனா தனா என்று சின்ன குழந்தைகள் பாடுவதற்கு முன்பாகவே, தெனா தெனா என்று சிறு பெண் குழந்தைகள் பாடுமே சின்ன வயதிலே, அந்த வயதிலே இருந்தே சிவனுடைய நாமத்தையே பாடி வளர்ந்தார் என்கின்ற வாழ்க்கை குறிப்பு உண்டு. வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டல் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று என்று செக்குலார் பெருமானும் இதை சொல்லுவார். ஆன காரணத்தினாலே தென்னா என்ன முன்னும் தீசேர் முழுகப்பாய். என்னானே என்னானே என்னறையன் இன்னமுது என்று என்னோ எல்லோமும் சொன்னோம் கேள். அந்த பகவானை பலவிதமான நாமங்களினாலே நீ பாடினாய், நாம சொல்ல அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னாய் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் வெவ்வேறா இன்னும் துயில நீ பார்த்திருக்கலாமா, வெவ்வேறா இன்னும் துயிலியோன்னு அவர்களுக்கு இல்ல நமக்கு என்ன, நம்ம தமோ குணத்திலே இறைவனை அறியாதவர்களாக ஒரு மயக்கத்திலே இருக்கிறோமே, இப்படி எங்களை வைத்திருக்கலாமா. வண்ணஞ்சற் பேதேர் போல் வாழா கிடத்தியார். இதுல இன்னொரு சிறப்பு உண்டு, துயிலுதியோ வண்ணஞ்சற் பேதேர் போல் வாழா கிடத்தியோன்னா காரைக்காரமையாருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. துயில்னா நாம நினைக்கிறது போல நான் சாதாரணமான தூக்கம் இல்ல, யோக நித்திரை. எம்பெருமானுடைய திருவடியிலே இருந்து யோகத்திலே இருந்து அவர் அம்மையார் பாடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே வெவ்வேறாய் எங்களுக்கு மாறுபாடாக நாமெல்லாம் உலகத்திலே இருந்து தமோ குணத்திலே உறங்குகின்றோம். ஆனால் அவரோ இறைவனுடைய திருவடி கீழிலே திருவாலங்காட்டிலே அவனுடைய ஆண்ட திருத்தாண்டவ ஆண்டவன் ஆடக்கூடிய ஆண்டவனுடைய திருவடியிலே கீழே இருந்து கொண்டு யோக நிதிரையிலே அதாவது யோகத்திலே இருக்கின்றாராம். வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ, துயிலுதல்னா இங்க யோகத்திலே இருத்தல், துயிலுதியோ வண்ணஞ்சப்பேதையர் போல் வாழா கிடத்தியார். எங்களை போல நீ இருக்கிற, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், பைத்தியம் நம்ம பார்த்து நீ பைத்தியம்னு சொல்லுவோம், நாம பைத்தியத்தை பார்த்து அவன் பைத்தியம்னு சொல்லுவோம். இப்ப நாம பைத்தியமா அவன் பைத்தியமா, நம்ம பைத்தியம் இல்லைன்னு நினைச்சுட்டோம். ஒருத்தனும் ஒவ்வொரு பைத்தியம், சரி விடுங்க அது அடுத்த விஷயம். இப்போ ஞானியருக்கு நம்மை பார்த்தா பைத்தியம் போல இருக்கும், நம்ம பார்த்தா ஞானியரை பார்த்து நம்ம பைத்தியம்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாம வண்ணஞ்ச பேதர்கள், ஆனால் நம்மை போல அவர்கள் இருக்கிறார்களா. வண்ணஞ்ச பேத போல அவர் யோகத்திலே இருக்கிறார் காரைக்காலமையார். அதுதான் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கடத்தியால் என்னே துயிலின் பரிசு. என்னே துயிலின் பரிசுனா என்ன அர்த்தம், இங்க யோகத்தினுடைய சிறப்பு என்னே என்னே, எப்பேற்பட்ட யோகம், இறைவனுடைய திருவடி நிழலிலேயே இருந்து அவனையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய யோகமாக இருக்கின்றது, சிவானந்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதாக காரைக்காலமையாருடைய ஆனந்த அனுபவத்தை சரித்திரமெல்லாம் நம்ம பார்க்கல. இது எப்படி இருக்கிறது, அவருடைய சிறப்பை எப்படி இந்த திருவம்பாவை பாடல் சொல்லுகிறது என்று நினைக்கிறோம். இதை நீங்க பார்க்கும் பொழுது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இதை வந்து நீங்க விரித்து பார்த்துக் கொள்ளலாம். அதிமதுர கனி பெற்றது, கணவனாலே வணங்க பெற்றது, கிட்டத்தட்ட அதாவது 12 வயதிலே இவருக்கு திருமணமானது என்று சேக்குலார் பெருமான் சொல்லுகின்றார். 12 வயதிலே இவருக்கு திருமணம் குடித்தனம் செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் அவனானது பூம்புகாருக்கு அந்த பூம்புகாரில இருந்து சென்று விடுகின்றான். இந்த அதிமதுர கனி கிடைத்த காரணத்தினாலே அதிகபட்சம் போனா 25-30 வயது, அதுதான் இளமை ததும்பக்கூடிய தன்மை. ஆனால் அந்த சமயத்திலே கணவன் தன்னுடைய காலிலே விழும் பொழுது இந்த தன்னை இந்த உடல் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு பேய் வடிவம் வர வேண்டும் என்று கேட்டாரே, தன்னுடைய உடன் மீதும் உலக பற்று உலகத்தின் மீதும் பற்றில்லாதவராக இறைவனையே பற்றாக கொண்டிருக்கக்கூடிய காரைக்காலமையார் எப்படி வேண்டுமானாலும் இதை நினைத்து நினைத்து விரித்து விரித்து விரிவாக நம்ம பார்த்துக் கொள்ளலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம் என்று சொல்லி இன்றைய பொருளாக காரைக்கால் அம்மையார் அம்மையாக இருக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பாடலுக்கு அப்படியே கண்ணப்ப நாயனார் என்கின்ற பொருளும் சண்டேஸ்வர நாயனார் பொருளும் கூட அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்களே நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி முடிக்கின்றோம் திருச்சிற்றம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.